கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறவர்கள் இந்த பாடலை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்களா? நான் பல வருடங்களாக ஒடுக்கப்பட்டிருந்த பொழுது சுகத்தை வேண்டி தேவரை நோக்கி நான் கதறினேன். இறுதியாக என்னை முழுவதுமாய் அவரிடத்தில் ஒப்புக் கொடுத்தேன். அப்பொழுது அவர் பலனையும் ஆரோக்கியத்தையும் எனக்கு ஊட்டினார். இன்று

அவருடைய கரங்கள் ஒன்றே நாம் கற்றுக் கொண்டோமானால் திரும்பவும் நம்பிக்கையும் விசுவாசத்தையும் அவர் வர்த்திக்க செய்வார். என் தேவனே, இப்பொழுதும் நான் நிற்கிறேன்.

இன்றைக்கு வெளியவரணி என்னோட ஆம்பியவரவர்களே அருமையான பாடல்களை உங்களுக்காக வழங்கி கொண்டிருக்கிறோம். நீங்கள் எங்களோட நீங்கள் பாடலை கேட்கின்றீர்கள் விசுவாசிக்கிறோம். ஆம்பியவரவர்களே அருமையான பாடலை கேட்டீர்கள். நான் நிற்கிறேன் உங்களுக்காக என்ற ஆம்பியவரவர்களே. நாம் ஒவ்வொருத்தரும் கடவுளுக்காக நிற்க வேண்டும் பிரியமானவர்களே என்று அதை தாங்க விரும்புகிறார் என்ற நமக்காக அவர் நிற்கின்ற பொழுது நாம் அதை அவர்களுக்கு அவருக்கு செய்கிற பிள்ளைகளாய் மாற வேண்டும் பிரியமானவர்களே. கர்த்தருக்காக நின்று கர்த்தருடைய வழியில் நடந்து அவருடைய ஊழியர்களை செய்யும் போது கர்த்தர் நம்மளை இன்னும் நேசித்து நம்ம இன்னும் ஆசீர்வதிக்கிறதுவனாக இருப்பார். தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சியுடன் இருந்து ஒரு பாடல்களையும் கேட்டு கர்த்தருடைய நாமத்தை ஏற்றி ஆசீர்வாதத்தை சமாதானத்தை கட்டினார்கள். கர்த்தாமே உங்களோட கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார்கள். நீங்கள் இணைந்திருப்பது www.kirbfm.com இல் உள்ளது.